0: நன்றி, வணக்கம்.
1: Okay.
0: Let me code 1. Can I get 23 of the sub, please?
1: Okay.